ஸ்ட்ரோக் சீரா போய் இத்தரோன ஹமுத்துக் ஓலா மூஜிக புரக்கிட பிர்மாய் இத்த செய் பரேஜா ஹமுத்துக் ஓரசாங் கபாசிதர் நியா இத்த மக் ஃபேட்டோ நொமானே மில்லேனியு நியா இத்த மக் சாபெடோரியா நோ கிரியாட்டிவிடாடே நெபே ஹோலா இசி லியங் இடா ப எனர்ஜியா ஸ்பிரிட்டு நெபே நக்லோகே இய இன்டர்கனெக் சாவ் ஒபுவாத் ஹோத்து ஹோத்து Ita mak mudansa, foa tembrani atu kura larang noliu. Hakarak se sentru transformasau niang. Ita hakarak rekonyese itenya ang konjuntu no itenya santidade. Hakarak dezenvolve hodame, bit no domi. Ita mak se sasi, konaba, moras no injustisa. Nebe haleuita hakarak sai belung ihaluta ita fiar ia igualidade no diversidade respeita itenye diferensa sira ita fiar kata fo mak hahalok simunia iha kura ita ang rasi ita kura itenye mundu ita fiar kata ita hotu ia interkoneksaung nilarang Parte husi beala sira, no labari sira nebe mai, parte horai, mundu no fitun sira. Amen.

ஒன்றும் சீரா. போய் இத்தரோட ஹமுத்துக்கு ஓனா மூஜிக புறக்கிட பீர்மாய் இத்த செய் பரேஜா ஹமுத்து ஒரு சாங் கபாசிதர்னியா இத்த மக் ஃபேத்தோ நொமானே மில்லேனியுனியா இத்த மக் சாபெடோரியா நோ கிரியாட்டிவிடாடே நெபெஹோலா இசி லியங் இடா பா எனர்ஜியா ஸ்பிரிட்டு நெபெனாக் லோகே ia interconnect sao obuat hotu-hotu ita mak mudansa foa tembrani atu kura larang no liur hakarak se sentru transforma sao niang ita hakarak rekonyese itenya ang konjuntu no itenya santidade hakarak dezenvolve hodame bit no domi ita maksai sasi konaba moras no injustisa nebe haleuita hakarak sai belung ihaluta ita fiar ia igualidade no diversidade respeita ita nie diferensa sira ita fiar kata fo mak hahalok simunia iha kura ita ang rasi ita kura ita nie mundu ita fiar kata ita hotu iha interkoneksau nilaran parte husi beala sira nolabari sira nebe mai parte horai mundu no fitun sira amen.